இல்லை, மியூசிக் மெமரி இண்டியா ஃபுகாடா கம்பெனி வல்லும் பகலி சப்தான் தி கேசட் சங்கத்தான் தே வாஸ்தே பேட் கீதி ஹை. சச்சா பாத்ஷா கிருபா கரே கம்பெனி தே மெம்பரான் நூ அப்னே சரணா தா பியார் சேவா கரன் தா பல் பக்ஷே.